0: தனது கொள்ளலோ படுநெறியே
1: மூடமதியாவது பாண்டவா, இப்படவையில் நீ நிலையா கடவுளை எந்து நுடுதியலா
0: சியாரே
1: எலோ ஆம் புடசக்கனாவது ஜடஜாக்சன் இல்லதே அடவி அழகின தனா காய்வ உடுகருன்னாவது வடை தோடுச்சிருவேன் ஓத்துடுகனனாரியே
0: எலை பிரஸ்தா யுத்தக்கு இது ராகவுத்துவனாம்